0: দিক পানি উঠিনি
1: না
0: ও বাড়ি সামনে টানো দেখো অবস্থা দেখ
1: তাহলে কিভাবে পার
0: কি পরিমাণ পানি উঠিছে
1: কেন জোয়ার
0: এই জায়গায় এসব জায়গা এসব জায়গা সব জায়গা রয়েছে এসব জায়গায় এই পর্যন্ত পানি বোঝা যাবে তোলা যাবে টোটালে থাকবে না
1: থাকবে না সে তো বললাম
0: পানি উঠবে না খালি এই জায়গাটায় আর ওই সাইডে ওই জায়গাটার আর এসব জায়গা সব আগামতো তোলা যাবে পানিতে
2: As Zafar makes final preparations to leave the place he's called home for the past 35 years, 3,000 kilometers away in China, Hangzhou braces for the King Tide and its legendary spectacle. Along the Shangtang River, crowds line a 200-kilometer-long seawall, built over centuries to defend Hangzhou from the Silver Dragon. Its story now lives in the Seawall Ruins Museum, and kept safe by its curator, Wu Lina.
3: 你看，首先呢，它打下了基桩，非常的牢固。之后呢，每一块石头的长、宽、厚，其次呢，我们这个地方啊，如果是在70多年前的话，我现在脚下所踩的，我现在坐的这个位置，在70多年前就是钱塘江。
4: Fang
2: Ling Feng is an avid connoisseur of all things related to the Shangtang River.
5: 怎么说呢？就说其实就是说，从古代我们海宁人一直是在跟这个钱塘江争斗。那么我们就说是弄潮儿精神。
3: 是什么？其实就是说，是我们老百姓想获得一个美好的生活。其实，我们的海棠有另外一个别称，叫做“海上的万里长城”。它跟长城是非常相似的，但是不一样的呢，就是海棠它抵御的是天灾。
5: 它是经常性的来的，有史可记的潮灾就有173次。这方土地就是多了这么多土地，因为随着人口的增长，我们也需要就是吃食。再加上我们的形容词，其实就是说是，我们要战胜大自然，就是其实我们是一个共同生成的一个状态。
3: 一个同纬度共同生成，就是推荐指数，我这都说4颗星以上，那个潮才大呀。对，推荐指数越高，它的潮越大，越高。
6: 有没有轰隆隆的声音？
5: 就是1930、1940年代的时候，有好有。 应该就是有一部分科学家在说，钱塘江潮会消失。The
7: river is 2.5 kilometer wide. This is a massive river system. And it's not something that will disappear as it is. Nonetheless, for the past 50 years, there have been massive land reclamation around the estuarine zone of the Shangtang River. And there are ongoing concerns of the possible change or disappearance of that tidal bore. The loss of a tidal bore it can have a massive impact on the ecology, on the environmental condition. The tidal bore is a huge mixer because a tidal bore carries a lot of sediment. It's really like a, You imagine the largest mixer you can find in the world, and it's even bigger than this. The tidal bore contributes to reoxygenate the Chentang River before it reaches sea, and in turn to improve its water quality.
2: Tidal bores can endure for centuries or vanish within decades. Their fate depends less on the tide